சரியாய் இருந்து தகுதியாக முன்னாலே மற்றொரு பயிற்சிக்கான பசங்களை விவேச்சின நோக்கம்